சீவரு தீக்கே தூ புஜனார் லத் ஹணி உந்தோ கையே மத்தே தூ தரனார் முஞ்சைனே தில்லோ தியே தீக்கே தூ மரனார் சேவரு மாரி சேத்தரே லூரத் நுவ டோசியாள் பனேரியா કે એવી નીંદી નીંદી જનાવરે કે શિયાળ પૂજી ને તો પણ હાલે સિંહ કે ઈ શિયાળ કે પૂજી તો સિંહ અને શિયાળ જી વાર્તા જંગ

0: சாப்பிட்டு சொல்றது நல்லதுக்கு தயாரிக்கிறது அப்படியும் சொல்றது பார்த்தீங்கன்னா அது புக தகுந்தது
1: அது